கண்ணா அண்டர் கட்டுல தந்தர் குந்தர் அந்த மந்தர் ஜூடு கண்ணா அந்த சூடு கண்ணா மந்தர் டூடு.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. വണക്കം, വെൽക്കം. ഇത് അഹല്യ എഫ് എം ആൻഡ് ദിസ് ഇസ് ആർ ജി ഹീര വിത്ത് യു. എപ്പി ഇരിക്കീങ്ക? നിങ്ങൾ ரொம்ப நல்லா இருக்கிறேன் நம்புறோம். நான் இங்க ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்னன்னா, நீங்க எப்பயாவது கடலை பார்த்துட்டு இந்த அலைகள் எங்கெல்லாம் போயிருக்குமோ அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஒரு அலைக்கு எல்லையே கிடையாது. அது கரையை தொட்டுட்டு இன்னொரு கரையை தேடி போய்கிட்டே இருக்கும். உண்மையில அது நம்ம தமிழ் மண்ணோட கதையும் தான். இன்னைக்கு ஃபிளைட் பிடிச்சி ஃபோரன் போறதும் பாஸ்போர்ட் ஸ்டாம்ப் கலெக்ட் பண்றதும் நம்மளுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட். ஆனா பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம ஆன்சஸ்டர்ஸ் கடலை நண்பனா மாத்திட்டு உலகம் முழுக்கும் பயணம் பண்ணிருக்காங்க. ரோமன்ஸ், கிரீக்ஸ், அரப்ஸ், சைனீஸ்னு பல நாட்டு மக்கள் தமிழ் மண்ணை தேடி வந்திருக்காங்க. எதற்காக தெரியுமா? நம்ம முத்துக்களுக்காக, பட்டு துணிகளுக்காக, நம்ம வியாபார திறமைக்காக. தமிழ் மொழி இந்த மண்ணில் மட்டும் பேசப்படல, அது தமிழ் கலாச்சாரம் உலகத்தோட கை குலுக்கினது இந்த துறைமுகங்கள் மூலம்தான். உண்மையில போர்ட்ஸ்னா கப்பல் நிக்கிற இடம் மட்டும் இல்லை, அவ நம்ம ஹிஸ்டரி, நம்ம கல்ச்சர், நம்ம பெருமையை சுமந்து நிக்கிற வாசல்கள். இந்த பயணம் முழுக்க ஒரு அழகான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கடல் நம்மளுக்கு எல்லையை உருவாக்கல, அது நம்ம உலகத்தோட இணைத்தது. அப்ப 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற இந்த பயணத்தை நாம ஆரம்பிக்கலாமா? சோ கடல் படத்துல இருந்து பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ராக் நெஞ்சுக்குள்ளே கேட்டுட்டு திரும்பி வாங்க. இது அகல்யா FM and this is RG.

0: സൂപ്പർ സിനിമ വടിവേലു വന്ന് കോമഡി പണാറ് எல்லாரும் வீட்டுக்கு போனா இங்கெல்லாம் யார் இருப்பாங்க? பேய்தா இருப்போம்ல?
1: பேயா?
0: ஆண்டவர் படைச்ச கிருமி.
2: எப்போ வந்த?
0: இப்போதான்.
1: 10 வயசா?
0: சீச்சி, இந்த வயசுல.
1: 2 வயசா?
0: இந்த வயசுல.
1: 4 வயசு?
0: 5.
1: அப்ப அம்மா

0: തിരുപ്പി കൊടുത്തര.
1: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം.
2: വെൽക്കം ബാക്ക്. சிலப்பதிகாரம் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்ணகியும் கோவலனும் வாழ்ந்த அந்த அழகான நகரம் தான் பூம்புகார், அல்லது காவேரி பூம்பட்டினம். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, பூம்புகார் ஒரு காலத்துல சோழ சாம்ராஜ்யத்தோட பிஸியஸ்ட் போர்ட் சிட்டியா இருந்திருக்கு. நம்ம ஊர்ல இருந்து கப்பல்கள் சவுத் ஈஸ்ட் ஏசியா வரைக்கும் பயணம் பண்ணிருக்கு. அந்த காலத்துல இங்க மார்க்கெட் எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. ஒரு பக்கம் பேர்ல்ஸ், இன்னொரு பக்கம் ஸ்பைசஸ், வேற ஒரு பக்கம் சில்க் ஃபேப்ரிக்ஸ், பல நாட்டு மொழிகள் பேசப்படுது, கப்பல்கள் வந்து செல்கிறது, மக்களோட செருப்பு சத்தம், அது ஒரு மினி வேர்ல்டு மாதிரி இருந்திருக்கும். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, ஹிஸ்டோரியன் சொல்றது பூம்புகாரோட சில பகுதிகள் கடலுக்குள்ள முழுகி இருக்கலாம்னு நம்பப்படுது. ஆர்கியாலஜிஸ்ட் அண்டர் வாட்டர் ஸ்டடிஸ் பண்ணும்போது பல இன்ட்ரெஸ்டிங் எவிடன்ஸும் கண்டுபிடிச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய நகரமா இருந்தாலும் கால எல்லாத்தையும் மாத்திடும், ஆனா அந்த நகரம் சொன்ன கதைகள் என்றும் அழியாது. சோ சிலப்பதிகாரம் இன்னும் நம்ம பூம்புகாருக்கு கூட்டிட்டு போகுது. சோ இந்த மெமரியோட அடுத்த பாடலுக்கு போகலாம். மாரியான் படத்திலிருந்து கடல் ராசா பாட்டு தான் இப்போ உங்களுக்காக வெயிட் பண்ணுது. இது நம்ம நேரம். This is RG Hira with you. Stay tuned.

நாடாக உலகம் காத்துட்டு. பாண்டிய சாம்ராஜ்யத்தின் பெருமையான துறைமுகம்தான் கோர்க்கை. கோர்க்கைனா பேர்ஸ், பேர்ஸ்னா கோர்க்கை. அப்படி ஒரு அடையாளம் இருந்திருக்கு இந்த இடத்துக்கு. கிரீக்கும் ரோமன் ரைட்டிங்ஸ்லயும் கோர்க்கை பத்தின குறிப்புகள் இருக்கு. அந்த அளவுக்கு இன்டர்நேஷனல் ஃபேம் இருந்திருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பேர்ல் டைவர்ஸ் பத்தி கேட்டிருக்கீங்களா? மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் இல்ல, ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் இல்ல, ஆனா கடலுக்குள்ள மூழ்கி முத்துக்களை தேடி கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு ப்ரொஃபஷன் மட்டும் இல்ல, ஒரு தைரியம். இன்னைக்கு நம்ம ஒரு பேர்ல் ஜுவல்லரி வாங்கும் போது அது எவ்வளவு அழகுன்னு மட்டும் பாக்குறோம், ஆனா அதற்கு பின்னாடி எத்தனை தலைமுறைகளோட உழைப்பு இருக்குன்னு யோசிக்க மறந்துடுறோம். சோ கோர்க்கை நம்மளுக்கு சொல்லி கொடுக்கற லெசன் என்ன தெரியுமா? தமிழ் மண்ணோட பெருமை பூமியில மட்டும் இல்ல, கடல்குள்ளயும் இருந்தது. சோ இது அடுத்த பாடலுக்கான டைம். அயன் படத்திலிருந்து ஹூ ஆ சாங் தான் உங்களுக்காக. இது அகல்யா FM and this is RG ஹீரா.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. ஒரு பக்கம் கடல், ஒரு பக்கம் கல் சிற்பங்கள், நடுவுல நம்ம ஹிஸ்டரி. அதுதான் மாமல்லபுரம். பல்லவ மன்னர்கள் உருவாக்கின இந்த நகரம் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்டா இன்னைக்கும் உலகம் முழுக்க மக்களை கவர்ந்து கொண்டிருக்கிறது. மாமல்லபுரம் வெறும் ஒரு டூரிஸ்ட் போர்ட் இல்ல மக்களே, ஒரு காலத்துல இதுவும் முக்கியமான போர்ட் சிட்டியா இருந்திருக்கு. சவுத் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரிஸ் கூட வியாபார தொடர்புகள் இருந்திருக்கு. ஷோர் டெம்பிள் பத்தி தெரியுமா? 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி கடலை பார்த்தபடி கட்டப்பட்டன இந்த கோவில் சுனாமியும் பல புயல்களையும் தாண்டி இன்னும் கம்பீரமா நிக்குது. கல் பேசுமா? கண்டிப்பா பேசும். மாமல்லபுரம் அதற்கு ஒரு அழகான சாட்சி. சிற்பங்கள், யானைகள், மண்டபங்கள்னு பார்க்கும் போது நம்மளுக்கு ஒரு விஷயம் புரியும். ஆர்கிடெக்சரும் ஹிஸ்டரியும் நம்ம ஆன்செஸ்டர்ஸுக்கு வேற வேற விஷயங்கள் இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். கடலும் கல்லும் சேர்ந்து எழுதின கவிதை தான் மாமல்லபுரம். சோ இப்ப அடுத்த பாட்டுக்கான டைம். கோவா படத்திலிருந்து டைட்டில் ட்ராக் கேட்டுட்டு we will be right back. இது அஹல்யா FM and this is RG ஹீரா with you. Stay tuned.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. നാഗപട്ടണം நம்ம வாழ்க்கையில சில இடங்கள் நம்மளுக்கு ஒரு லெசன் சொல்லி கொடுக்கும். நாகப்பட்டினம் அப்படி ஒரு அழகான இடம். சோழ மன்னர்களின் காலத்துல நாகப்பட்டினம் ரொம்ப முக்கியமான துறைமுகங்களா இருந்தது. தமிழ்நாடு ஸ்ரீலங்காவோடும் சவுத் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரீஸோடும் இணைத்து வைத்தது இந்த துறைமுகம் தான். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, சோழா கிங்ஸும் சவுத் ஈஸ்ட் ஏசியன் ரூலர்ஸும் நல்ல நட்பு மற்றும் வியாபார உறவுகளை கொண்டிருந்தாங்க. நாகப்பட்டினம் வழியாக புத்திசம், ஆர்ட், கல்ச்சர் கடல் கடந்து வந்திருக்கு. ஒரு காலத்துல இங்க கப்பல்கள் வரிசையா வந்து நின்றிருக்கும். வியாபாரிகள் பல மொழிகள் பேசிருப்பாங்க. மக்கள் தமிழ் மண்டு சேர்ந்திருப்பாங்க. நம்ம இன்னைக்கு குளோபலைசேஷன் பேசுறோம். ஆனா குளோபலைசேஷன் வார்த்தை உருவாகிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு உலகத்தோடய கை குலுக்கிட்டு இருந்திருக்காங்க. நாகப்பட்டினம் கொடுக்கிற அழகான

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. അമേദിയാക നമ്മങ്ങളിൽ മറൈന്തിരിക്കും പഴയ കയൽ അപ്പടി ഒരു കിഷം. தூத்துக்குடி மாவட்டத்துல பழைய கழல் ஒரு காலத்துல உலகவியா முக்கியமான மையமாக இருந்திருக்கு. பேர்ல் ட்ரேடுக்கும் ஓவர்சீஸ் கொமர்ஸுக்கும் ரொம்ப ஃபேமஸ். பல வெளிநாட்டு பயணங்கள்ல இந்த இடத்தை பற்றி எழுதியிருக்காங்க. அரபகுதியோடு நெருங்கிய வியாபார உறவுகளை கொண்டிருந்தாங்க. ஹிஸ்டரி புக்ல சில பேர்கள் போர்டு லெட்டர்ஸ்ல எழுதப்படும், சில பேர்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். ஆனா ரெண்டும் நம்ம பெருமைகள் தான். பழைய கயல் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிற லெசன் என்ன தெரியுமா? எவ்ரி ஸ்டோரி டிசர்வ்ஸ் டு பி ரிமெம்பர்ட். சோ இந்த டைம்ல நெக்ஸ்ட் பாட்டுக்கான டைம். மங்காத்த படத்துல இருந்து மச்சி சாங் கேட்டுட்டு we will be right back. இது அஹல்யா FM and this is RJ ஹீரா.

சிற்றின்று அன்போடு அழைக்கப்படும் இந்த நகரம் பல நூறு ஆண்டுகளாக கடலோடும் வியாபாரத்தோடும் சேர்ந்து பயணம் செய்துட்டு இருக்கு. பாண்டிய மன்னர்களின் காலத்திலிருந்து முத்துக்களுக்கு ஃபேமஸ் ஆன இந்த பகுதி இன்னைக்கு இந்தியாவின் முக்கியமான போர்ட்ஸ்ல ஒன்றாக விலகியிருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் நம்ம ஹிஸ்டரி, இன்னொரு பக்கம் மாடர்ன் ஷிப்ஸ், ஒரு பக்கம் பேர்ல் டைவர்ஸோட கதை, இன்னொரு பக்கம் இன்டர்நேஷனல் ட்ரேட், ரெண்டும் சேர்ந்து நிக்கிற அழகான இடம் தான் தூத்துக்குடி. இது நம்மளுக்கு ஒரு விஷயம் சொல்லுது, டைம் அடையாளத்தை இன்றே இருக்கும். கடலை பார்த்ததோட மேல் பகுதி மட்டும் இதே மாதிரி நம்ம ஹிஸ்டர்லாம் சுரா பற்றி கொடி சாங் அப்புறம் உங்க கூட ஹீரா ஸ்டே.